நப்போய் வைத்த முலாமும் பூர்ண வைத்தமிழாசி காசி கொண்டாமும் அப்பனே ரா.